0: रेडियो रेडियो
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய சனிக்கிழமை காலை நிகழ்ச்சி தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. 94.6, 98.2 ஆகிய அலைவரிசைகளில் காலைதோறும் 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது. இன்று சனிக்கிழமை இல்லையா? அதனால்தான் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் கண்ணனே போற்றும் ஒரு பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

இனிய இனிமையான இசையோடும் உற்சாகமான எண்ணங்களோடும் உங்கள் சனிக்கிழமை காலை பொழுதை அழகாக்க வந்திருக்கிறது தேனிசை அரங்கம். வாரத்தின் பரபரப்பான நாட்களுக்கு பிறகு இன்று சற்று நிதானமாக அமர்ந்து மனதை மகிழ்ச்சியால் நிரப்பிக் கொள்ளும் நாள். உங்கள் இல்லங்களிலும் பயணங்களிலும் பணி இடங்களிலும் எங்களுடன் இணைந்திருக்கும் ஒவ்வொரு நேயருக்கும் அன்பான வரவேற்பு. இசை இருக்கும் இடத்தில் இதயம் மலரும், நல்ல எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை மலரும். அந்த இனிய இசை பயணத்தை இன்றும் நம்மோடு தொடங்குவோம். நான் வந்து உங்களுடைய தேனிசை அரங்கம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை பாடல்கள், கவர்ச்சியான செய்திகள் மற்றும் நமது தமிழ் மொழிக்கான ஒரு செய்தியையும் நாங்கள் அளித்து இருப்போம். அடுத்து வருவது யுவன் சங்கராஜா இசையமைத்த அடுத்த பாடல்.

அன்பு மக்களே, உங்களுக்காக ஓர் அறிவிப்பு. நாளைக்கு மணிக்கவும் இன்றைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தமிழ் லீக் ரெஜ்வி அங்கே வெல்னஸ் டே கொண்டாடப்படும். அதாவது நம்முடைய சுகாதார தினத்தை முன்னிட்டு அங்கே பல பரிசோதனைகள் செய்யப்படும். இரத்த தானம், அதாவது பிளட் டொனேஷன், ஸ்க்ரீனிங் ஃபார் ஹைபர்டென்ஷன், ஸ்க்ரீனிங் ஃபார் டயபிட்டீஸ், ஐ டெஸ்ட், ஃபிசியோதெரப்பி, கவுன்சிலிங், நியூட்ரிஷனிஸ்ட், மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ், இவையெல்லாம் இடம்பெறும். இன்றைக்கு 9 மணி முதல் 3 மணி வரை தமிழ் லீக் மண்டபத்தில் இந்த உடல் நல பரிசோதனை நடைபெறும். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக போய் உங்களுடைய உடல் நலத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் உடல் நலம்தான் நம்முடைய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். மேலும் இன்னொரு அறிவிப்பு, நாளைக்கு சனிக்கிழமை 12ஆம் தேதி அன்றைக்கு 8 மணிக்கு தொடங்கி 12 மணி வரை ஷமுனி மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பூசை சீரும் சிறப்புமாக நடைபெறும். அவர்களுடைய அழைப்பிதழில் அடியார்களை, நிகழும் பிரபவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள், அதாவது நாளைக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை கும்பாபிஷேக திதியில் அர்த்தம் நட்சத்திரத்தில் கூடிய சுபயோக சுப வேளையில் காலை 11 மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையின் திருவருளை பெறுவீர்களாக. கண்டிப்பாக அந்த ஊர்களிலிருந்து, ஷமுனி மற்றும் நம்முடைய மொரீசிஸ் நாட்டின் தென் பகுதியிலிருந்து பக்தர்கள் அனைவரும் அங்கே போய் கலந்து கொள்ளலாம்.

0: இன்றைய வள்ளுவர் வாக்கு அதிகாரம் சேநன்றி அறிதல். குறட்பா: உதவி வரைத்தன்றுதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அதாவது கை மாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: தி பெனிஃபிட் இட் செல்ஃப் is not the measure of the benefit. The worth of those who have received it is its measure.
1: ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்து அன்று. உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியை அதற்கு அளவாகும். அடுத்த பாடல் ஒரு சனம் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக லிஸ்கால்

இருந்து மமேராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி ஆதவன், ருதேசன், அத்தே நாயகி, அத்தே அன்னாரூபி மற்றும் மமே விஜயன் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். இதே பாடலை நாங்கள் அனே சாம்பசிவம் அப்பசாமி உங்களுக்காகவும் இதோ இந்த பாடல் ஒரு சனம். நீங்களும் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் எங்களுக்கு 4028070 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஓர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும்படி நேற்று ஐயா சாலமன் பாப்பையா இயற்கையில் எய்தினார். தமிழின் இனிமையையும் நகைச்சுவையின் அழகையும் பட்டி மன்றத்தின் கம்பீரத்தையும் ஒரு சேர மக்களிடம் கொண்டு சேர்ந்த பெருமைக்குரியவர் சாலமன் பாப்பையா. அவரது பேச்சில் தமிழ் வெறும் மொழியாக இருக்காது, அது சிறப்பாகவும் சிந்தனையாகவும் வாழ்க்கை பாடமாகவும் மாறிவிடும். எளிய மக்களுக்கும் புரிய வகையில் ஆழமான கருத்துக்களை நகைச்சுவையோடு எதிர்த்துரைக்கும் அவரது தனித்துவம் தமிழ் பேசும் ஒவ்வொரு உள்ளத்திலும் தனி இடத்தை பெற்றுள்ளது. சொல்லும் தமிழில் சுவை தந்தவர், சிரிக்க வைக்கும் சொற்களில் சிந்திக்க வைத்தவர், பட்டிமன்ற மேதையை மக்கள் மன மேடையாக்கியவர், தமிழை நேசிப்பவர்களின் நெஞ்சில் என்றும் ஒலித்து கொண்டிருக்கும் அந்த இனிய குரலுக்கும் தமிழுக்காக அவர் ஆற்றிய பெரும் பணிக்கும் நமது மனமார்ந்த மரியாதையும் அன்பையும் செலுத்துவோம். அடுத்த பாடல் ஸ்வேதா மோகன் குரலில். இதோ இந்த பாடல் நேற்றில்லாத மாற்றம்.

மணித்துளி ஆகிறது. இன்று சனிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. இன்றைய ஊக்க சிந்தனை, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். சுய கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவது அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாமே வழி நடத்துவது ஆகும். எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதை செய்ய தூண்டுதல் வரும் வரை காத்திருக்காதீர்கள். ஒடுக்கம் என்பது மனம் விரும்பும் போது செய்வது அல்ல, செய்ய வேண்டியதை மனம் விரும்பாத போதும் செய்வது. சிறிய நல்ல பழக்கங்களை தினமும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இன்று நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை உங்களை வலிமையான மனிதராக மாற்றும். உந்துதல் உங்களை தொடங்க வைக்கும். சுய கட்டுப்பாடுதான் உங்களை வெற்றியை அடைய செய்யும். அடுத்த பாடல், ஏதோ ஒரு பாட்டு. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக லமிச்சே ஊர்லிருந்து அம்மா ருமா கரம்பந்தமது பிறந்த நாளை முனித்து கணவன் கண்ணன், மகள் சிவானி, மருமகன் ஜஸ்வின், கியான், பவனி, மெவின், அனைத்து கரம்பன் குடும்பம் சார்பிலும் இதோ உங்களுக்காக இந்த பாடல்.

இந்த குத்தி ஸ்டோரி பாடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வாழ்க்கையை அளவுக்கு அதிகமாக சீரியஸாக எடுத்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் வரும், சில நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் அழகான தருணங்களை தவற விடுகின்றோம். கடந்ததை மாற்ற முடியாது. பிறர் சொல்வதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சியை தேடி பெரிய விஷயங்களை தேவையில்லை. வாழ்க்கை ஒரு பயணம், அதில் ஏற்றத்தாழ்வு இயல்பானவை. மற்றும் இந்த பாடலிலிருந்து, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சிரிப்பை இழந்து விடாதீர்கள். பிரச்சனைகள் நிரந்தன மானவை அல்ல, ஆனால் நாம் அவற்றை எதிர்கொள்ளும் மனப்பான்மைதான் நம்மை உருவாக்குகிறது. எனவே கடந்ததை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை ரசித்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம். அடுத்து வருவது உங்களுக்காக பிறந்தநாள் பாடல்கள்.

இன்று வெஜிடோம்பு ஊரிலிருந்து அனிமலா உஸ்கால் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் சூரியை கசோன் துணைவன் துணைவி கலைவன் கலைவின் குமாரா லவ்னா வதி தேவிலன் திலவி அனைத்து உஸ்கால் குடும்பம் மேலும் உமா கங்காது உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார். மேலும் தேஜாதலிலிருந்து அப்பாய் மல்லிகை பெரியா பையன் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். லமிச்சே ஊரிலிருந்து அம்மா

அருமா கரம்பன் தமது பிறந்த நாளை முடித்து கணவன் கண்ணன் மகள் சிவானி மருமகன் ஜெஸ்வின் கியான் பவானி மெவின் அனைத்து கரம்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பலம். மோசல் மாவட்ட தேகூஜிலிருந்து தனியன் தன்றாயன் தமது பிறந்த நாளை முடித்து அப்பா ஜெகன் அம்மா சுவாதி தாத்தா கத்ரேஸ் அம்மாய் சுலம்பா அம்மாய் அஞ்சினி அத்தே கலைவாணி மாமே அருளன் அனைத்து முத்துசுவாமி மற்றும் தன்றாயன் குடும்பம் ஆகியோரின் சார்பாகவும் போத்லிஸ்டிலிருந்து அம்மா தேவி சார்பாகவும் உங்களுக்காக வாழ்த்துக்கள் பல. ரிவியா ஜோபா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுவின் பெருமாள் அடுத்த பாடலை தமது பேரன் பேத்திமார்களுக்காகவும் கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன் சென் தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா தம்பி தங்கைமார்களுக்கும் வசந்தா ரூபி பாட்டி தங்கச்சி சுபமா அனைத்து தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நாங்கள் பூமாலை கிரீஷ் புஷான் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த பாடல் சிற்றைராம் குரலில் நேற்று வரை. இந்த பாடலை உதயோம் ஜெயோம் அஞ்சலி சரோஜா முத்துசாமி ஆஃப் மோதாய்லோங் மற்றும் கிருஷ்ணா சுஷிலா பவாதே திருவதி அழகன் கமலம் சரவணன் ஆறுமுகம் நீரைலா இகம்பால் ஷெலா ஷர்மிளா செட்டி நிலம் ரூபன் சீனிவாசன் உங்களுக்காகவும் இதோ நேற்று வரை பாடல்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக புலே ரூஷ் சாண்ட் ஃபிளக்கிலிருந்து இனியன் அதிசயன் வீரப்பன் அவர்களுக்காக பாடலை அளித்திருக்கின்றோம். அப்பா யுவன், அம்மா ஷமிலா, தேவாஷினி, அப்பா இசிகா, அனைத்து வீரப்பன் குடும்பத்துக்கு இதோ இந்த பாடல். இதே பாடலை நாங்கள் மாமே அருளன், அத்தை இழிலி, தேனருவி பாதினி மற்றும் அம்மாய் கமலாதேவி இதோ ஆசக்கூட.

0: தேனிசை அரங்கம் with RJ கலைவாணி. கலைவாணி
1: அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு.

பெற உள்ளது. நாங்கள் மீண்டும் உங்களை 11 மணிக்கு RM2 அதாவது மொரீஷியஸ் வானொலி 2 சந்திப்போம். சிறுவர் நேரம் நிகழ்ச்சிக்காக கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்பீர்கள் என நம்புகின்றோம். உங்கள் வீக்கெண்ட், உங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இனிமையாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.